0: now a fresh twist. Annamalai has initiated a movement. He called it People's Movement. And even as speculation grows about a possible independent political move, Annamalai has refused to reveal his plans. Instead, he asked for patience.
1: அண்ணே உட்கார்ந்து ஆனா ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா ரெண்டு நாள் எல்லாம் பேசுவாங்கண்ணே புது கட்சி அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் உட்கார்ந்து பேசுவாங்கண்ணா ரெண்டு நாள்ல பேசுவேன் தேங்க் யூ அண்ணா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்ண்ணா
0: For BJP, Annamalai remains one of the most recognizable political faces it has produced in Tamil Nadu. For supporters, he is a leader whose political journey is only beginning. From IPS officer to political phenomenon, from BJP's poster boy to the center of a political guessing game, all eyes are now on Annamalai and the next move that could redefine

0: Now a fresh twist. Annamalai has initiated a movement. He called it People's Movement. And even as speculation grows about a possible independent political move, Annamalai has refused to reveal his plans. Instead, he asked for patience.
1: அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா ரெண்டு நாள் எல்லாம் பேசுவாங்களே புது கட்சி அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் உட்கார்ந்து பேசுவாங்க ரெண்டு நாள்ல பேசுவாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன்
0: For BJP, Annamalai remains one of the most recognizable political faces it has produced in Tamil Nadu. For supporters, he is a leader whose political journey is only beginning. From IPS officer to political phenomenon, from BJP's poster boy to the center of a political guessing game,

0: Now a fresh twist. Annamalai has initiated a movement. He called it People's Movement. And even as speculation grows about a possible independent political move, Annamalai has refused to reveal his plans. Instead, he asked for patience. For BJP, Annamalai remains one of the most recognizable political faces it has produced in Tamil Nadu. For supporters, he is a leader whose political journey is only beginning. From IPS officer to political phenomenon, from BJP's poster boy to the center of a political guessing game. All eyes are now on Annamalai and the next move that could redefine Tamil Nadu politics. Bureau Report, NDTV.
1: It was Chief Minister Vijay's first public outreach yesterday in Trichy, where he travelled to thank people of the Trichy East Assembly constituency who elected him as MLA, but later he chose to resign from that seat as he wanted to retain the Chennai's Perambur seat he won from. He called Trichy East as something special to him, like the heart, and he also took on the opposition who took on him, alleging horse trading, as rebel AIADMK MLAs voted in favour of the TVK and four of them also resigned and joined the TVK within minutes. Vijay also took on the opposition DMK for having failed to tackle the drugs and addiction issue when they were in power, leading to issues of women's safety and declining law and order. He promised people that he would ensure women's safety and law and order in Tamil Nadu. And the opposition says it was disappointed that Vijay did not speak anything about the Mekedatu Reservoir project proposed by neighbouring Karnataka government to build against the river Kaveri. And the DMK also took on him, saying now Vijay is the chief minister and he cannot be blaming the opposition, the earlier ruling DMK, for everything that's wrong now.
2: நாம் மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியோட நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினச்சிக்கலோ அப்போவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நான் என்ன, சரி விடுங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா, இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க?
1: Well, that's all from Tamil Nadu now. Our next stop is neighbouring Karnataka, where my colleague Deepak Bopanna is waiting in capital Bengaluru. Deepak?